0: ஸ்ரேயா FM 90 நாடினுப்பம் நாடார் குப்பம் விஷால் ஆப்டிகல்ஸ். மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கர.
1: ஃபேஷனும் ட்ரெண்டும் இனி சொப்னமல்ல, நீங்களுடைய ஃபேஷன் சொப்னங்கள் இனி மிதமாய விலையில் பாவனா ஃபேஷன் அண்ட் ரீடெயில் கொட்டாரக்கர. பாவனா, a complete fashion destination.

0: பாபம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ் மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம் லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டில் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா
2: பாடன்ஸ் கோல்டன் டைமண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நெடுமங்காட் நெய்யாற்றன்கரா கொட்டாரக்கரா கருநாகப்பள்ளி

ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்படணும் நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கும் டைகர் கா ஹொக்கும்.

தங்கடத்துக்கு தான் தரக்கட்டீம் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்தி கிட்டத்தும் தக்கட்டத்தீம் தத்